பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். காதோடு பேசலாம் நிகழ்ச்சி இன்று உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் ராஜ்மோகன். நெர்லே இது லைவ் ப்ரோக்ராம், தமிழ் ப்ரோக்ராம். தமிழ் தெரிஞ்சவங்க பேசுங்க, நம்பர் சொல்லட்டுமா? 0474-293-1111. ஒரு காலர் இமிடியேட்டாக வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், யாருன்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஆ, யார் பேசுறீங்க?
1: என்
0: பேர் ராஜ்மோகன். நீங்க வந்து வேற ப்ரோக்ராம்ல பேசுற நான்
1: கேட்டிருக்கேன்.
0: கதோடு காரத்தில் பேசுவீங்களா? சரி, டெய்லி கூப்பிடாதீங்க, அதான் சொல்றேன். கொஞ்சம் ஒரு கேப் விட்டு கூப்பிடுங்க, டெய்லி கூப்பிடக்கூடாது. சரி. ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, நீங்க டெய்லி கூப்பிட்டு
1: இருந்தீங்கன்னா.
0: சரி. தமிழ் பரவாயில்ல பேசுறீங்களே, தமிழ் புரியுமா உங்களுக்கு நான் பேசுறது?
1: நல்லா புரியும் தமிழ், நல்லா தெரியும் தமிழ், எழுத தெரியும், படிக்க தெரியும், எல்லாம் தெரியும்.
0: சரி, அதை எப்படி கத்துக்கிட்டீங்க?
1: வீபார்க்ல
0: பார்க் நல்லா சுத்தமா தான் வச்சிருக்கீங்க. இப்ப ஆரம்பிச்சு எத்தனை மாசம் ஆகுது? இப்ப
1: கேக்கல,
0: பார்க் ஆரம்பிச்சு எத்தனை மாசம் ஆகுது?
1: சுத்தப்படுத்துங்க.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம் கிட்ட பேசுனது. உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: கிருஷ்ணபுள்ள.
0: கிருஷ்ணபுள்ளையா? ஓகே ஓகே. என்ன பாடல்
1: கேட்டிருக்கீங்க?
0: சரி, என்ன பாடல் கேட்டிருக்கீங்க?
1: விஜயரா இறங்க, நல்லா சூப்பர்.
0: சரி, நல்ல ஒரு பாடல் கூப்பிட்டா. மிக்க நன்றி.

0: நல்ல ஒரு தளபடி பாடல் ஒன்று கேட்டு ரசித்தோம் நேர்களே. நேர்களே மறுபடியும் ஒரு காலர் வந்துட்டாங்க நினைக்கிறேன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். கால் கனெக்ட் ஆகவில்லை. வணக்கம். ஹலோ.
2: ஹலோ.
0: ஆ வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் கடப்பாக்கடையில ஜோய் பேசுறேன்.
0: கடப்பாக்கடையில இருந்தா சொல்லுங்க ஜோய்.
2: தமிழ்நாடுலயா?
0: எப்படிங்க?
2: திருநெல்வேலி.
0: திருநெல்வேலி
2: வேலை பாக்குறது.
0: சரி சரி. இப்ப எங்க வேலை பாக்குறீங்க?
2: இந்த கொல்லத்து வரும்போது விழிச்சுவேன்.
0: சரி சரி. அப்ப தமிழ்ல பேசலாம். நீங்க மலையாளத்துல பேச ட்ரை பண்றீங்க. ஜோய்க்கு தமிழ் தெரியாது. அப்ப
2: தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்.
0: சரி. திருநெல்வேல வேலை பாக்குறீங்க. இங்க வந்தீங்களா? இப்ப என்ன வேலை விஷயமா வந்தீங்களா?
2: அங்க வேலைக்கு திருநெல்வேலியில.
0: சரி.
2: ரெண்டு வாரம் நான் இங்க வரும்போது எல்லாம் விழிச்சாச்சு. விழிக்கும்போது கிடையாது.
0: சரி சரி. முயற்சி
2: பண்ணலாம் விழிக்கணும்.
0: சரி சரி. தமிழ் தமிழ்ல பேசுங்க.
2: என்ன
0: வேலை பாத்தீங்க? கொத்தனார்
2: வேலை.
0: சரி. தமிழ்ல கொத்தனாரும் வாங்குது. சரி சரி. என்ன அங்க சரி வரலையா பிறகு?
2: ரெண்டு வாரம் நின்றுட்டு வருவேன்.
0: ரெண்டு வாரம் இருப்பீங்க.
2: நாளே போகும்.
0: சரி சரி சரி. என்ன பாடல்
2: கேட்டிருக்கீங்க?
0: சரி சரி. சரிங்க. கூப்பிட்ட மிக்க நன்றி.

0: ഈ ഓണം മാറ്റി വെക്കേണ്ട. കൊല്ലത്തെ മാരുതിയുടെ ഏക അംഗീകൃത ഡീലറായ പള്ളിമുക്ക് സാരഥിയിൽ അവിശ്വസനീയമായ വിലക്കുറവ്.
1: ഓൾട്ടോ ഇപ്പോൾ വെറും 2.99 lakh rupees മുതൽ, വാഗണോ 4.39 lakh rupees മുതൽ.
0: വിവിധ മോഡലുകൾക്ക് 1 lakh rupees വരെയുള്ള ഓഫറുകൾ, കൂടാതെ നിലവിലുള്ള വാഹനം എക്സ്ചേഞ്ച് ചെയ്യുമ്പോൾ 50,000 rupees വരെയുള്ള എക്സ്ചേഞ്ച് ബോണസും ലഭ്യമാണ്.
1: ഓണം ഓഫറുകൾ ഇതാ ആരംഭിച്ചു കഴിഞ്ഞു. ഉറപ്പായ സമ്മാനങ്ങൾ സ്ക്രാച്ച് ആൻഡ് വിന്നിലൂടെ സ്വന്തമാക്കൂ.
0: ട്രോളി ബാഗുകൾ,
1: ബമ്പർ സമ്മാനമായി പ്രീതി മിക്സി ഗ്രൈൻഡർ,
0: കൂടാതെ മെഗാ സമ്മാനമായി 1 pound സ്വർണ്ണ നാണയവും നിങ്ങളെ കാത്തിരിക്കുന്നു.
1: ഇനി വൈകിക്കേണ്ട, ഇന്ന് തന്നെ സന്ദർശിക്കൂ
0: സാരഥി ഓട്ടോ കാർസ്, പള്ളിമുക്ക്, കൊല്ലം.
1: ഫോർ മോർ ഡീറ്റെയിൽസ് കോൺടാക്ട്
0: 9847198471.
2: வருகிற திங்கக்கிழமை, அதாவது August 3 அன்றைக்கு ரொம்ப விசேஷமான தினம். அதாவது தமிழ் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு தினம் அன்றைக்கு. ஏனென்றால் நீங்கள்லாம் ஆடெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆடி மாதம், ஆடி மாதம்னா குறிப்பாக ஆடி 18, அதில் வந்து 18 அப்படிம்பாங்க, ஆடி பெருக்கு அப்படிம்பாங்க. தமிழ் மக்கள் ரொம்ப விசேஷமாக அன்றைக்கு போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிடுவாங்க, நகையோ சேலையோ ஏதாவது பொருள் வாங்கிறாங்க. ஏன்னா அது பெருகும் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை, அது அப்படி இல்லைங்க அந்த நம்பிக்கை. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, மன்சூன் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பமாகக்கூடிய நேரம் இதாங்க. இப்போ நம்ம ஊரில் முடிஞ்ச மாதிரி அங்கே மன்சூன் வந்து ஆரம்பிக்கிற நேரம். இதில் வந்து காவேரி நதியில் ஓரத்தில் வந்து அவங்க வந்து விளக்கு பொருத்தி ரொம்ப விசேஷமாக இதை வரவேற்கிறது தான், மன்சூனை வரவேற்கிறது தாங்க இந்த விசேஷம் ஆடி பெருக்கு. ஆனால் நம்ம மக்கள் பொருள் வாங்கி பெருத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பாப்பா. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். இந்துலேகவா?
3: கிருஷ்ணஇந்து.
2: கிருஷ்ணஇந்து, இந்துலேகான்னு வந்துரு. கிருஷ்ணஇந்து, ஓகே. சொல்லுமா, எப்படி இருக்க? பாட்டு
3: பாடல்
2: கூப்பிட்ட மிக்க நன்றி.

அதாவது ஒரு லெஜெண்டரி கரியர்னே சொல்லலாம். 4 decades, அதாவது மல்டிபிள் லாங்குவேஜஸ், மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி இப்படின்னு சொல்ல வேண்டாம், அதாவது 30,000 பாடல்கள். சிங்கர் சித்ரா அம்மா அவங்களோட பிறந்தநாள் நேற்றுக்கு, நம்ம லேட் ஆனாலும் நம்ம வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். ஓகே, ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம். ஹலோ, நேர்களே, இது காதோடு பேசலாம் தமிழ் ஃபோனின் ப்ரோக்ராம். இன்னும் உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் ராஜ்மோகன். காலர் வணக்கம். கால் கனெக்ட் ஆகவில்லை. நேர்களே, நான் வந்து சித்ராமா பற்றி சொல்லிக்கொண்டிருந்தேன். 30,000 பாடல்கள், அது லெஜெண்டரி சிங்கர் தான் சொல்லணும். அவங்க வந்து அந்த கேரியர் 40 ஆண்டு அப்படியே பாடிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இப்போயுமே ரீசெண்டாக நீங்கள் டிவியில் சேனல்ஸ்லாம் சூப்பர் சிங்கர்லாம் போடும்போது அவங்க வந்து ஜட்ஜாக வந்து உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருந்தாலுமே அந்த மேடை அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க அந்த அளவுக்கு ரசிப்பாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் பாடும்போதெல்லாம் அப்படியே கூடவே பாடுவாங்க. அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் அவங்களுக்கு. நல்ல ஒரு பாடல் கேட்டு நம்ம நிகழ்ச்சிகள் வருவோம்.

0: ജോസ്കോ ജ്വല്ലേഴ്സിൽ NRI ഗോൾഡൻ ഫെസ്റ്റ്. ഏത് ജ്വല്ലറിയിൽ നിന്നും വാങ്ങിയ സ്വർണ്ണാഭരണങ്ങളും മാറ്റി പുതിയ ജോസ്കോ 916 HUYD ആഭരണങ്ങളാക്കി മാറ്റി വാങ്ങാം. ഏത് ജ്വല്ലറിയിൽ നിന്നും വാങ്ങിയ ഡയമണ്ട് ഗോൾഡ് ആഭരണങ്ങളും സർട്ടിഫൈഡ് ജോസ്കോ ഡയമണ്ട് ആഭരണങ്ങളാക്കി മാറ്റി വാങ്ങാം. സ്വർണ്ണാഭരണങ്ങൾക്ക് പണിക്കൂലിയിൽ 50% കിഴിവ്. ജോസ്കോ ജ്വല്ലേഴ്സ്.
1: ஒரு வழியாக நம்ம ஜூலை எண்டுக்கு வந்துட்டோம். இனி அடுத்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு நிறைய செலிப்ரேஷன் காத்து கொண்டு இருக்கிறது. முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் August 15th. அதுக்கப்புறம் ஓணம், மக்கள் எல்லாம் அதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஆடி சேல்லே நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இனி ஒரு ஓணம் பர்ச்சேஸ் வேறு இருக்கும், மக்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. வீட்டில் பெரிய தலைகளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பண செலவு வர்றதை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா போன வருஷம் ஒரு ஓணம் மூட வச்சே நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு இந்த வருஷம் எப்படி என்ன பண்ண போகிறோன்னு தெரில, எந்த பாட்டு வைரலாக போகுதுன்னு தெரில. ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க. யார் பேசுறீங்க?
2: ஹலோ,
1: ஆ சொல்லுங்க.
2: வணக்கம் வணக்கம் சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: என்ன
1: வேலை பாக்குறீங்க? பாட்டுலாம் தாரேன், நீங்க சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: என்ன
1: வேலை
2: பாக்குறீங்க?
1: சரி, சைக்கிள்ல எங்க போகும்போது விழுந்துட்டீங்க?
2: கடைக்கு போகும்போது விழுந்தாச்சு.
1: அப்படியா? ஓகே ஓகே.
2: கடைக்கு போகும்போது
1: காய்கறி வாங்க போகும்போது விழுந்தாச்சு. காய்கறி காய்கறி வாங்க போகும்போது விழுந்துட்டீங்க. ஓகே, புரிஞ்சுது.
2: என்ன பாட்டு கேட்டிருக்கீங்க?
1: சரி சரிங்க சரிங்க, பாட்டுக்கு போயிடுவோம். கூப்பிட்ட மிக்க நன்றி.

நேர்களே, நம்ம வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கேஸ் தட்டுப்பாடு அது இதுன்னு நம்ம என்னெல்லாம் சிரமப்பட்டோம், அதாவது ஹோட்டல்ஸ்கள் பாதிக்கு மேலே மூடிட்டாங்க. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதாவது IOC இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். அது வந்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது 10 கிலோ இண்டியன் காம்போசிட் சிலிண்டர், அதாவது டெபாசிட் வந்து 3000 ரூபா, டெபாசிட் 250 ரூபா வந்து அந்த அந்த ரெகுலேட்டருக்கு. அப்புறம் எக்ஸ்ப்ரெஸ் டெலிவரி, நம்ம புக் பண்ணி 4 மணி நேரத்தில் நமக்கு கேஸ் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. என்ன ஆச்சரியம்னு தெரில. விலை கூட 672 ரூபான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ்கள் புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. 5 கிலோ பேக்கும் வரப்போகுது அப்படிங்கிறாங்க, 10 5 அப்படிங்க. அப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிலிண்டர் கூட வந்து ஒரு வேறு கண்டெய்னரில் வர்ற மாதிரி ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க, பார்த்தேன் நான். இன்றைக்கி தான் படித்தேன் அதை பற்றி டீட்டெயில்ஸ். ஓகே, ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம். ஆமா, எப்படி இருக்கீங்க? எப்படிமா இருக்கீங்க? ஆ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? இப்ப யாவாரம் பண்றது இல்ல, இந்த கருவாடி யாவாரம் பண்றது இல்லையா இப்ப? என்ன பாட்டு கேட்டிருக்கீங்க இன்னைக்கு? பழைய பாட்டா? சரி சரி, பாட்டுக்கு போயிருமா? ஓகேம்மா, கூப்பிட்ட மிக்க நன்றி.

0: நேர்களே, இது காதோடு பேசலாம் தமிழ் ஃபோனின் ப்ரோக்ராம். இன்னுங்களுடன் பேசி கொண்டிருப்பது உங்கள் ராஜ்மோகன். இன்னைக்கு மார்னிங் ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரேடியோவில் நீங்கள் வந்து எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ஒரு மேம் வந்து ஒரு டாக்டர் வந்து பேரண்டிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது குழந்தைகிட்ட நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. டாபிக் என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன் டைமிங் வந்து பிள்ளைங்கிட்ட ரொம்ப ஸ்க்ரீன் மொபைல்லாம் யூஸ் பண்ண கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு இன்டர்வியூ நடந்துகிட்டு இருந்தது. அதில் அவங்க குறிப்பாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது ஒரு வியாதின்னு தான் சொன்னாங்க மக்களுக்கு, அதாவது பேரண்ட்ஸுக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு அம்மாமார் வந்து மொபைல் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்தளவுக்கு அவங்க நல்லா வெளிப்படையாக சொன்னாங்க அவங்க விவரங்கள். ஒரு காலர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், யாருன்னு பார்ப்போம். வணக்கம். கால் கனெக்ட் ஆகவில்லை. ஓகே. அதே மாதிரி நம்ம வந்து அவங்க இன்னொரு வார்த்தை சொன்னாங்க எப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் நிற்கிறோம், நம்ம வந்து ஏதாவது நம்ம வந்து கம்யூனிட்டி காலரா. ஓகே, காலர் வந்தாச்சு. வணக்கம். ஹலோ. ஆ வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செல்வி பேசுறோம், நல்லா இருக்கீங்களா?
0: செல்வி, எங்க இருந்து பேசுறீங்க? கடப்பா கடையில இருந்து பேசுறீங்களா? சரி சரி சரி. ஆ சொல்லுங்கம்மா. சாப்பிட்டாச்சு. நீங்க? யாருமா? ஆமா, சரி சரி சரி சரி. போன் எங்கேயோ தூரம் இருந்து பேசுற மாதிரி தெரியுது, சத்தமே இல்ல போன்ல. சரி சரி சரி. ஓகே செல்வி, சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க முதல் முறையா பேசுறீங்களா என்கிட்ட? தென்காசியா ராஜபாளையமா? தென்காசியா ராஜபாளையமா? எந்த ஊரு நீங்க? சரி, தெரியும், சொல்லுங்க. ராஜபாளையமா. ஓகே, இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது? சரி சரி. என்ன வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு? ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. ஓகே, உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது?
1: கேட்டு
0: பேசுவோம். ஹலோ. எப்படி இருக்கீங்க?
1: சந்தோஷம்.
0: அதே அதே, அம்மா தமிழ் தமிழ் படிச்சுல இதுவரை? அப்போ
1: கொடுக்கு
0: கொடுக்கு. ஹலோ, யார் பேசுறீங்க? என்னம்மா பேரு? ருத்ராவா? அலருதே, போன் அலருதே, தள்ளி வந்துரு. ருத்ரா, ருத்ரா என்ன கிளாஸ் படிக்கிற?
2: ஒன்னாம்
0: கிளாஸா? எந்த ஸ்கூல்ல? சரிம்மா சரிம்மா சரி. உனக்கு அண்ணனா தம்பியா? தம்பியா. அவன் பேரு அருணா. சரி, உனக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? விஜய் பாட்டா? சரி சரி. சாப்பிட்டியா? ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா? சரி, எப்படி போவோம் ஸ்கூலுக்கு? அப்பா கொண்டு விடுவாங்களா? சரிம்மா. சரி, விஜய் பாட்டு போயிருவோமா? ஓகே, பாய்.

0: நம்ம ருத்ராவுக்கான பாடல் கடைசி பாடலாக விஜய் பாடல் போட்டுருவோம் சரியா. இது வந்து பாய்ஸ்லேருந்து நல்ல ஒரு பாடல் ஒன்று கேட்டு ரசித்தோம். ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம். இந்த என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த பாட்டு கூப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்கேன்.
0: கொடுங்க. யார் ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க.
1: ஆ
0: சொல்லுங்க, நீங்க யார் பேசுறீங்க சொல்லுங்க முதல்ல.
1: சரி சரி, அவங்களுக்கு பேசணும்.
0: நீங்க முதல்ல உங்க பேர் சொல்லுங்கம்மா. நீங்க யார் பேசுறீங்க?
1: ஆமா, உங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும்.
0: இல்ல, நீங்க உங்க பேர் சொல்லுங்க.

0: புரியல.
1: சரி சரி சரி. அண்ணங்க தாமசிக்குது
0: எப்படிங்க? இல்ல நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு கேட்டேன். ஒரு பாடல் போட்டுலாம் சரியா?
1: சரி சரி சரி.
0: சரிங்க, கூப்பிட்டமைக்க நன்றி.